0: பேசுவான்னு உனக்கு ஒரு கொஸ்டின் சென்ஸ் நம்ம மொபைல் நம்பர் yellow 902421 actually about the Flores Vasquez at a flow.
1: Thank you.